சதாசுவாரு காவனு துதனோ இந்திர இந்திராசனு பேட்டே தேவத்தையாந்தரனாலே காவனு துதனோ செவ்த சம்பாத்தியந்தர் காவனு துதனோ சாது பீச்சாரு காவனு துதனோ ஜதி சதி சந்தோக்கி காவனு துதனோ வீர்கராரு

நாம தொல்கஷபர்ணா ஹோய் நானு குருமுக நாம் பாவேஜன கோய சொலூ பௌ சாஸ்திர பௌ சேமிரதி பெக்கே சார்பட்டடூல ஊஜ சநாஹி ஹர ஹரே நானக நாமே அமோ லஷ்டபதி ஜாபதாப ஜான சபத்யான கட்சா.